0: கலகலக்கும்.
1: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
2: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
1: தரமான கடல் உணவு பொருட்களுக்கு AMR,
2: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
1: மற்றும் தொலைபேசி அட்டைகள்,
2: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
1: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 பூல்வார்ட் டி காரி, செயின்ட் லாரன்ஸ். தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல் உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அறுசுவை விருந்தளிக்க இலங்கை இந்தியா கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23

0: என்னங்க நானும்
1: மம்மி டாடி நானும்
2: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி, மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது?
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட், உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்.
3: வருல்டு மொத்தமும் அருள உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெருள உடன பல்த்தே.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போகல அண்ணே, இங்க இவ்வளவு வேலை கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போவினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் ரெண்டாலும் 50 பேர் ரெண்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. Crossroads Shuttle Services. தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725. மொன்றியலில் ரமேஷ், 5148620404. இலங்கையில் சிவா, 0770777. Crossroads Shuttle Services.

ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ், உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை. ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378.

0: கலகலக்கும். AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
1: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
0: தரமான கடல் உணவுப் பொருட்களுக்கு AMR,
1: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
0: மற்றும் தொலைபேசி அட்டைகள்,
1: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
0: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 பூல்வார்ட் டி காரி, செயின்ட் லாரன்ஸ். தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

என்ன செஞ்சிட்டாலு.

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல். உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அரசுவை விருந்தளிக்க இலங்கை இந்தியா கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23.

அந்த நிலா நட்சத்திரங்களை சாட்சியா வச்சு நமக்கெல்லாம் தாய் மாதிரி இருக்கிற இந்த பொன்னாத்து தண்ணியை தொட்டு வணங்கி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்.

0: என்னங்க நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.
2: போற இந்த காளியோட ஆட்டத்தை
3: தட்லாட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: என்ன மச்சி மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது?
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட் உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போகல அண்ணே, இங்க இவ்வளவு வேலை கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போயினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் ரெண்டாலும் 50 பேர் ரெண்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725, மொன்றியலில் ரமேஷ், 5148624044, இலங்கையில் சிவா, 0777744777. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.
2: நானும் தான்பா.
3: நானும் தான் தலைவா.

சிரிக்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிக்கணும், கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க?
1: ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ், உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை. ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378.

0: 10,000 தலைக்கட்டு ஓட்டு சாமியார் ஆசீர்வாதம் பண்றது தான் இருக்கு. யாருக்கு பண்ண போறாரு?
1: மோதிரம் கொடுத்து சாமியா ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு.
2: அப்புறம் என்ன, நம்ம ஓட்டுல பெரிய பொண்ணுக்கே போட்டுருவோம்.
3: இந்த ஓட்டு பெரிய பொண்ணு தான்.
4: என்ன சாமி இப்படி பண்ணிடுச்சு?
5: அந்த தம்பி மோதிரம் கொடுத்து போட சொல்லிச்சு, அதனால போட்டாரு. போட்ட மோதிரத்தை ஓட்டா மாத்து.

0: பார்த்து, ராமசாமி உன் தென்னை நல்லா காய்க்குதான்னு
1: கேளுங்க. எதுக்கு
0: கேளுங்க?
1: ராமசாமி உங்க தென்னை நல்லா காய்க்குதா?
2: அம்மா என் பேரு ராமசாமி, என் தோப்புல தென்னங்கன்னு இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க தான் எங்க எம்எல்ஏ வரணும், எங்க எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான்.
0: எல்லா ஊர்லயும் யாரோ ஒரு ராமசாமி கண்டிப்பா இருப்பான், அவன் தோட்டத்துல கண்டிப்பா ஒரு தென்னை மரம் இருக்கும், அதான் லாஜிக்.
3: பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு.

0: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR
1: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR
0: தரமான கடலுணவு பொருட்களுக்கு AMR
1: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
0: மற்றும் தொலைபேசி அட்டைகள்
1: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
0: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில் இலக்கம் 1150 பூல்வார்ட் டெகாரி சென் லாரன்ஸ் தொலைபேசி இலக்கம் 514-334-6737

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல் உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அறுசுவை விருந்தளிக்க இலங்கை இந்தியா கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23

0: என்னங்க நானும் மம்மி டாடி
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி, மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது?
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட், உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போவில்லண்ணே, இங்க இவ்வளவு வேலை கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போயினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வெல் நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் ரெண்டாலும் 50 பேர் ரெண்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725, மோன்றியலில் ரமேஷ், 5148624044, இலங்கையில் சிவா, 0770777477. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.

ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378

சபல் சரூரியே.

0: சிதம்பரி.
1: IC5864 கேப்டன் ஜெகதீஷ் ஸ்ரீ போர்டிங் சார். சாரி சார்.

0: கலகலக்கும்.
1: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
2: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
1: தரமான கடல் உணவு பொருட்களுக்கு AMR,
2: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
1: மற்றும் தொலைபேசி அட்டைகள்,
2: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
1: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 பூல்வார்ட் டி காரி, செயின்ட் லாரன்ஸ். தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல். உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அறுசுவை விருந்தளிக்க இலங்கை இந்தியா கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23.

0: நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி, மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது?
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட் உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்.
3: இதே
4: வேலையா போச்சு.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போகல அண்ணே, இங்க இவ்வளவு வேல கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போவினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. Crossroads Shuttle Services. தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725. மொன்றியலில் ரமேஷ், 5148620044. இலங்கையில் சிவா, 0770777. Crossroads Shuttle Services.

ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378

0: மற்றும்
1: தொலைபேசி அட்டைகள்
0: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
1: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில். இலக்கம் 1150 Boulevard de Carre, St. Lawrence. தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல். உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அறுசுவை விருந்தளிக்க இலங்கை இந்திய கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23.

Give me a selfie, pull up. Give me a selfie, pull up.

0: என்னங்க நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது?
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட் உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்.
3: பிசிறு கேள்வி பெருல உடனே பல்த்தே.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போவில்லான்னு, இங்க இவ்வளவு வேல கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணன், உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போவினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725, மொன்றியலில் ரமேஷ், 5148620044, இலங்கையில் சிவா, 0770774777. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.

உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378

0: நம்ம கடவீதி கலகலக்கும்.
1: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
2: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
1: தரமான கடலுணவு பொருட்களுக்கு AMR,
2: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
1: மற்றும் தொலைபேசி அட்டைகள்,
2: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
1: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 பூல்வார்ட் டெகாரி சென் லாரன்ஸ், தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல். உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அறுசுவை விருந்தளிக்க இலங்கை இந்தியா கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23.

அந்த நிலா நட்சத்திரங்களை சாட்சியா வச்சு நமக்கெல்லாம் தாய் மாதிரி இருக்கிற இந்த பொன்னாத்து தண்ணியை தொட்டு வணங்கி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்.

0: என்னங்க நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.
2: இந்த காளியோட ஆட்டத்தை

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா

0: என்ன மச்சி மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்
2: எஸ்கே சவுண்ட் உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போகல அண்ணே, இங்க இவ்வளவு வேல கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போவினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. Crossroad Shuttle Services. தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725. மொன்றியலில் ரமேஷ், 5148620044. இலங்கையில் சிவா, 0777874777. Crossroad Shuttle Services.
2: நானும் தான்பா.

தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க?
1: ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ், உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை. ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378.

0: 10,000 தலைக்கட்டு ஓட்டு சாமியார் ஆசீர்வாதம் பண்றது தான் இருக்கு. யாருக்கு பண்ண போறாரோ?
1: மோதிரம் கொடுத்து சாமியார் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம ஓட்டுல பெரிய பொண்ணுக்கே போட்டுருவோம்.
2: இந்த ஓட்டு பெரிய பொண்ணுதான்.
3: என்ன சாமி இப்படி பண்ணிடுச்சு?
2: அந்த தம்பி மோதிரம் கொடுத்து போட சொல்லிச்சு, அதனால போட்டாரு. போட்ட மோதிரத்தை ஓட்டா மாத்த

0: ராமசாமி, உன் தென்ன நல்லா காய்க்குதான் கேளுங்க.
1: எதுக்கு
0: கேளுங்க?
1: ராமசாமி, உங்க தென்னை நல்லா காய்க்குதா?
2: அம்மா, என் பேரு ராமசாமி. என் தோப்புல தென்னங்க இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நீங்க தாமா எங்க எம்எல்ஏ வரணும். எங்க எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான்.
0: எல்லா ஊர்லயும் யாரோ ஒரு ராமசாமி கண்டிப்பா இருப்பான். அவன் தோட்டத்துல கண்டிப்பா ஒரு தென்னை மரம் இருக்கும். அதான் லாஜிக்.

0: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR
1: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR
0: தரமான கடல் உணவுப் பொருட்களுக்கு AMR
1: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
0: மற்றும் தொலைபேசி அட்டைகள்
1: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
0: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில் இலக்கம் 1150 பூல்வார்ட் டெகாரி சென் லாரன்ஸ் தொலைபேசி இலக்கம் 514-334-6737

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல் உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: அரசுவை விருந்தளிக்க இலங்கை இந்திய கரேபிய உணவு வகைகள்
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: கஜன் 514-816-09-23

0: மம்மி டாடி நானு
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி, மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது?
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட் உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863

0: சற்றென்று மாறுது வானிலை. பெண்ணே உண்மையில் பிழை. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள்.
1: அன்னைக்கு ஒரு கனவு, இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு டாடி.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போகல அண்ணே, இங்க இவ்வளவு வேல கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போவினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. Crossroads Shuttle Services. தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725. மோன்ரியலில் ரமேஷ், 5148620044. இலங்கையில் சிவா, 0770777. Crossroads Shuttle Services.

ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378

சபல் சரூரியே.

0: வசந்தமணி.
1: IC5864 கேப்டன் ஜெகதீஷ் ரிப்போர்டிங் சார். சாரி சார்.

0: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR
1: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR
0: தரமான கடல் உணவுப் பொருட்களுக்கு AMR
1: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
0: மற்றும் தொலைபேசி அட்டைகள்
1: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
0: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில் இலக்கம் 1150 பல்வார்ட் டெகாரி சென்ட் லாரன்ஸ் தொலைபேசி இலக்கம் 514-334-6737

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல். உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அரசுவை விருந்தளிக்க இலங்கை இந்தியா கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23.

0: நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்
2: எஸ்கே சவுண்ட் உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியோன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்
3: இதே வேலையா போச்சு.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போவலான்னு, இங்க இவ்வளவு வேலை கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணன், உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போயினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725, மொன்றியலில் ரமேஷ், 5148624044, இலங்கையில் சிவா, 0770777477. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.

ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378

0: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR
1: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR
0: தரமான கடல் உணவுப் பொருட்களுக்கு AMR
1: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
0: மற்றும் தொலைபேசி அட்டைகள்
1: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
0: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில் இலக்கம் 1150 பல்வார்ட் டெகாரி சென்ட் லாரன்ஸ் தொலைபேசி இலக்கம் 514-334-6737

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல் உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அறுசுவை விருந்தளிக்க இலங்கை இந்திய கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23

குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி மியூசிக் லைட் சும்மா கார் கலக்குது
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட் உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்.
3: வருல்டு மொத்தமும் அருள உடன பிஸ்தே பிசிறு கேள்வி பெருள உடன பல்த்தே.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போவில்லான்னு, இங்க இவ்வளவு வேல கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணன், உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போவினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் ரெண்டாலும் 50 பேர் ரெண்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725, மொன்றியலில் ரமேஷ், 5148624044, இலங்கையில் சிவா, 0770777477. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.

ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ், உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை. ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378.

0: கலகலக்கோ.
1: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
2: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
1: தரமான கடல் உணவு பொருட்களுக்கு AMR,
2: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR,
1: மற்றும் தொலைபேசி அட்டைகள்.
2: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
1: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 பூல்வார்ட் டி காரி, செயின்ட் லாரன்ஸ். தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

என்ன செஞ்சு காலு.

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல் உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: அரசுவை விருந்தளிக்க இலங்கை இந்திய கரேபிய உணவு வகைகள்
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: கஜன் 514-816-09-23

அந்த நிலா நட்சத்திரங்களை சாட்சியா வச்சு நமக்கெல்லாம் தாய் மாதிரி இருக்கிற இந்த பொன்னாத்து தண்ணிய தொட்டு வணங்கி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்.

0: என்னங்க நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.
2: போற இந்த காளியோட ஆட்டத்தை
3: தொண்டாங்க தரலாங்க சாங்க உள்ளார

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா

0: என்ன மச்சி மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்
2: எஸ்கே சவுண்ட் உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போகல அண்ணே, இங்க இவ்வளவு வேல கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போவினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. Crossroads Shuttle Services. தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725. மொன்றியலில் ரமேஷ், 5148620044. இலங்கையில் சிவா, 0770774777. Crossroads Shuttle Services.
2: நானும் தான்பா.

அதுதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க,
1: ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை. ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378.

0: அவன் தலைக்கட்டு ஓட்டு. சாமியார் ஆசீர்வாதம் பண்றது தான் இருக்கு. யாருக்கு பண்ண போறாரோ?
1: மோதிரம் கொடுத்து சாமியார் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு.
2: அப்புறம் என்ன, நம்ம ஓட்டுல பெரிய பொண்ணுக்கே போட்டுருவோம்.
3: இந்த ஓட்டு பெரிய பொண்ணுதான்.
4: என்ன சாமி இப்படி பண்ணிடுச்சு?
5: அந்த தம்பி மோதிரம் கொடுத்து போட சொல்லிச்சு, அதனால போட்டாரு. போட்ட மோதிரத்தை ஓட்டா மாத்த

0: ராமசாமி, உன் தென்ன நல்லா காய்க்கு தான் கேளுங்க.
1: எதுக்கு
0: கேளுங்க?
1: ராமசாமி, உங்க தென்ன நல்லா காய்க்குதா?
2: அம்மா, என் பேரு ராமசாமி. என் தோப்புல தென்னங்கன்னு இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க தான் எங்க எம்எல்ஏ வரணும். எங்க எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான்.
0: எல்லா ஊர்லயும் யாரோ ஒரு ராமசாமி கண்டிப்பா இருப்பான். அவன் தோட்டத்துல கண்டிப்பா ஒரு தென்னை மரம் இருக்கும். அதான் லாஜிக்.
3: பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு.

0: தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
1: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
0: தரமான கடல் உணவு பொருட்களுக்கு AMR,
1: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR,
0: மற்றும் தொலைபேசி அட்டைகள்.
1: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
0: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 பூல்வார்ட் டி காரி, செயின்ட் லாரன்ஸ். தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல். உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அறுசுவை விருந்தளிக்க இலங்கை இந்தியா கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23.

0: என்னங்க நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்
2: உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்

0: சற்றென்று மாறுது வானிலை. பெண்ணே உண்மையில் பிழை. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள்.
1: அன்னைக்கு ஒரு கனவு, இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு டாடி.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போகல அண்ணே, இங்க இவ்வளவு வேலை கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போவினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. Crossroad Shuttle Services. தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725. மொன்றியலில் ரமேஷ், 5148620404. இலங்கையில் சிவா, 0770777. Crossroad Shuttle Services.

டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378

சபல் ஜரூரியே.

0: சமபடி.
1: ஐசி 5864 ஃபார் கேப்டன் ஜகதீஷ் ஸ்லிப் பாடிங் சார். சாரி சார்.

0: கலகலக்கும்.
1: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
2: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
1: தரமான கடல் உணவு பொருட்களுக்கு AMR,
2: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
1: மற்றும் தொலைபேசி அட்டைகள்,
2: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
1: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 Boulevard de Carre, Saint Lawrence. தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

0: பார்ட்டி பேலஸ்.
1: மொன்றியல் உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேசா பார்ட்டி பேலஸ்.
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேசா பார்ட்டி பேலஸ்.
1: அறுசுவை விருந்தளிக்க இலங்கை இந்திய கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அலையுங்கள்
0: கணேசா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23.

0: என்னங்க நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி, மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது?
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட், உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்.
3: இதே
4: வேலையா போச்சு.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போவல அண்ணே, இங்க இவ்வளவு வேல கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போயினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம் 6478017725, மொன்றியலில் ரமேஷ் 5148620044, இலங்கையில் சிவா 0770777 8477. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.

ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378

0: தரமான இலங்கு இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
1: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
0: தரமான கடல் உணவு பொருட்களுக்கு AMR,
1: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR,
0: மற்றும் தொலைபேசி அட்டைகள்.
1: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
0: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 பூல்வார்ட் டெகாரி, சென்ட் லாரன்ஸ். தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல். உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அரசுவை விருந்தளிக்க இலங்கை இந்தியா கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23.

0: என்னங்க நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி, மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது?
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட், உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863. எஸ்கே சவுண்ட்.
3: பிசிறு கல்பி பெருல உடன பல்தே.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போவில்லான்னு, இங்க இவ்வளவு வேல கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியோ?
1: தனியவா அண்ணன், உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போவினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725, மொன்றியலில் ரமேஷ், 5148624044, இலங்கையில் சிவா, 0770777477. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.

ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378

0: கலகலக்கோ.
1: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
2: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
1: தரமான கடல் உணவு பொருட்களுக்கு AMR,
2: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR,
1: மற்றும் தொலைபேசி அட்டைகள்.
2: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
1: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 பூல்வார்ட் டி காரி, செயின்ட் லாரன்ஸ். தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியலில் உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அரசுவை விருந்தளிக்க இலங்கை இந்திய கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23

அந்த நிலா நட்சத்திரங்களை சாட்சியா வச்சு நமக்கெல்லாம் தாய் மாதிரி இருக்கிற இந்த பொன்னாத்து தண்ணியை தொட்டு வணங்கி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்.

0: என்னங்க நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555
2: போற இந்த காளியோட ஆட்டத்தை
3: தட்லாட்டோண்டாங்க தர்லாங்க சாங்க உள்ளார வந்த

எவன்டா மேல எவன்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதிர்த்து வரிய ஒன்னு மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா

மரணம் பசு மரணம் தப்பு தரணும்.

0: என்ன மச்சி, மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது?
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட், உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எஸ்கே சவுண்ட் 4167576683 எஸ்கே

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போகல அண்ணே, இங்க இவ்வளவு வேலை கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போவினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725 ரமேஷ், 5148624044 இலங்கையில் சிவா, 0770774777
2: கிராஸ்ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.
3: நானும் தான்பா,
4: நானும் தான் தலைவா.

தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க?
1: ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ், உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை. ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378.

0: 10,000 தலைக்கட்டு ஓட்டு சாமியார் ஆசீர்வாதம் பண்றது தான் இருக்கு. யாருக்கு பண்ண போறாரோ?
1: மோதிரம் கொடுத்து சாமியார் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு.
2: அப்புறம் என்ன, நம்ம ஓட்டுல பெரிய பொண்ணுக்கே போட்டுருவோம்.
3: இந்த ஓட்டு பெரிய பொண்ணுதான்.
4: என்ன சாமி இப்படி பண்ணிடுச்சு?
5: அந்த தம்பி மோதிரம் கொடுத்து போட சொல்லிச்சு, அதனால போட்டாரு. போட்ட மோதிரத்தை ஓட்டா மாத்துவாங்க.

0: கூட்டத்தை பார்த்து, ராமசாமி உன் தென்னை நல்லா காய்க்குதான்னு கேளுங்க.
1: எதுக்கு
0: கேளுங்க?
2: ராமசாமி உங்க தென்னை நல்லா காய்க்குதா?
3: அம்மா என் பேரு ராமசாமி, என் தோப்புல தென்னங்கன்னு இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க தாமா எங்க எம்எல்ஏ வரணும், எங்க எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான்.
0: எல்லா ஊர்லயும் யாரோ ஒரு ராமசாமி கண்டிப்பா இருப்பான், அவன் தோட்டத்துல கண்டிப்பா ஒரு தென்னை மரம் இருக்கும், அதான் லாஜிக்.

0: கலகலக்கும்.
1: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
2: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
1: தரமான கடலுணவு பொருட்களுக்கு AMR,
2: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
1: மற்றும் தொலைபேசி அட்டைகள்,
2: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
1: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 Boulevard de Carre, St. Lawrence. தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியலில் உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அரசுவை விருந்தளிக்க இலங்கை இந்தியா கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23

0: என்னங்க நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்
2: உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-756-7683 எஸ்கே சவுண்ட்

0: சற்றென்று மாறுது வானிலை. பெண்ணே உண்மையில் பிழை, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள்.
1: அன்னைக்கு ஒரு கனவு, இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு டாடி.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போவில்லன்னு, இங்க இவ்வளவு வேலை கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போயினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் ரெண்டாலும் 50 பேர் ரெண்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725, மொன்றியலில் ரமேஷ், 5148624044, இலங்கையில் சிவா, 0770777477. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.

ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378

சபை சரூரியே.

0: இதுபடி அதபடி இருக்கட்டும் அடிதடி இளமை கதபடி இது தேசமபடி.
1: I see 58464 for Captain Jagadish reporting, sir. Sorry, sir.

0: கலகலக்கும்.
1: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
2: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
1: தரமான கடலுணவு பொருட்களுக்கு AMR,
2: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
1: மற்றும் தொலைபேசி அட்டைகள்,
2: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
1: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 பூல்வார்ட் டெகாரி சென்ட் லாரன்ஸ், தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

0: பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல் உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேசா பார்ட்டி பேலஸ்
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேசா பார்ட்டி பேலஸ்.
1: அறுசுவை விருந்தளிக்க இலங்கை இந்திய கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேசா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-0923.

0: நானும். மம்மி டாடி நானும்.
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி, மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது?
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட், உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்.
3: போச்சு

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போவில்லன்னு, இங்க இவ்வளவு வேல கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணன், உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போயினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725, மொன்றியலில் ரமேஷ், 5148620044, இலங்கையில் சிவா, 0770777477. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.

ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378

0: கலகலக்கும்.
1: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
2: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
1: தரமான கடலுணவு பொருட்களுக்கு AMR,
2: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
1: மற்றும் தொலைபேசி அட்டைகள்,
2: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
1: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 பூல்வார்ட் டெகாரி, சென்ட் லாரன்ஸ். தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல் உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அரசுவை விருந்தளிக்க இலங்கை இந்திய கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23

0: என்னங்க நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்
2: உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்
3: பிஸ்தே பிசிறு கல்பி பெருல உடன பல்தே.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போகலன்னு, இங்க இவ்வளவு வேலை கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணன், உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போயினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வெல் நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் ரெண்டாலும் 50 பேர் ரெண்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725, மொன்றியலில் ரமேஷ், 5148624044, இலங்கையில் சிவா, 0770777477. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.

ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378

0: தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR
1: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR
0: தரமான கடல் உணவுப் பொருட்களுக்கு AMR
1: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
0: மற்றும் தொலைபேசி அட்டைகள்
1: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
0: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில் இலக்கம் 1150 பல்வார்ட் டெக்காரி சென்ட் லாரன்ஸ் தொலைபேசி இலக்கம் 514-334-6737

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியலில் உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அரசுவை விருந்தளிக்க இலங்கை இந்தியா கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23

எல்லா நட்சத்திரங்களை சாட்சியா வச்சு நமக்கெல்லாம் தாய் மாதிரி இருக்கிற இந்த பொன்னாத்து தண்ணியை தொட்டு வணங்கி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்.

0: என்னங்க நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.
2: போற இந்த காளியோட ஆட்டத்தை
3: தட்லாட்டோண்டாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்பே அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா

0: என்ன மச்சி மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்
2: எஸ்கே சவுண்ட் உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போகல அண்ணே, இங்க இவ்வளவு வேலை கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போவினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் ரெண்டாலும் 50 பேர் ரெண்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம் 6478017725, மோன்றியலில் ரமேஷ் 5148624044, இலங்கையில் சிவா 0777747477. கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.
2: நானும் தான்பா.
3: நானும் தான் தலைவா.

சிரிக்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடணும்.

0: என்னடா தங்க?
1: ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை. ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378.

0: அவன் தலைக்கட்டு ஓட்டு. சாமியார் ஆசீர்வாதம் பண்றது தான் இருக்கு. யாருக்கு பண்ண போறாரோ?
1: மோதிரம் கொடுத்து சாமியை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு.
2: அப்புறம் என்ன, நம்ம ஓட்டுல பெரிய பொண்ணுக்கே போட்டுருவோம்.
3: இந்த ஓட்டு பெரிய பொண்ணு தான்.
4: என்ன சாமி இப்படி பண்ணிடுச்சு?
3: அந்த தம்பி மோதிரம் கொடுத்து போட சொல்லிச்சு, அதனால போட்டாரு. போட்ட மோதிரத்தை ஓட்டா மாத்த

0: கூட்டத்தை பார்த்து, ராமசாமி உன் தென்னை நல்லா காய்க்குதான்னு கேளுங்க.
1: எதுக்கு
0: கேளுங்க?
1: ராமசாமி உங்க தென்னை நல்லா காய்க்குதா?
2: அம்மா என் பேரு ராமசாமி, என் தோப்புல தென்னங்கன்னு இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க தாமா எங்க எம்எல்ஏ வரணும், எங்க எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான்.
0: எல்லா ஊர்லயும் யாரோ ஒரு ராமசாமி கண்டிப்பா இருப்பான், அவன் தோட்டத்துல கண்டிப்பா ஒரு தென்னை மரம் இருக்கும், அதான் லாஜிக்.

0: கலகலக்கும்.
1: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR,
2: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR,
1: தரமான கடலுணவு பொருட்களுக்கு AMR,
2: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
1: மற்றும் தொலைபேசி அட்டைகள்,
2: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
1: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில், இலக்கம் 1150 Boulevard de Carrie, St. Lawrence. தொலைபேசி இலக்கம் 514-334-6737.

0: கணேஷா பார்ட்டி பேலஸ்
1: மொன்றியல். உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: அரசுவை விருந்தளிக்க இலங்கை இந்தியா கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேஷா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23.

0: என்னங்க நானும்
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி, மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது?
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட் உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியூன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863 எஸ்கே சவுண்ட்.

0: சற்றென்று மாறுது வானிலை. பெண்ணே உண்மையில் பிழை, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள்.
1: அன்னைக்கு ஒரு கனவு, இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு டாடி.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போகல அண்ணே, இங்க இவ்வளவு வேலை கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போயினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. கிரஸ்ரோட் ஷட்டில் சர்வீசஸ், தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725. மொன்றியலில் ரமேஷ், 5148620044. இலங்கையில் சிவா, 0770777. கிரஸ்ரோட் ஷட்டில் சர்வீசஸ்.

டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ். உங்கள் கொண்டாட்ட நிகழ்வுகளை அழியாச்சுவடாக்கிட ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ். அதிகூடிய தொழில்நுட்பத்துடனான சேவை ஜி டிஜிட்டல் போட்டோ அண்ட் வீடியோ சர்வீசஸ். தொடர்புகளுக்கு அழையுங்கள் கோபு 514-513-3378.

சபல் சரூரியே.

0: இதபடி அதபடி இருக்கட்டும் அடிதடி இளமையும் கதபடி இது தேசமபடி.
1: IC58464 Captain Jagadish reporting, sir. Sorry, sir.

0: AMR தரமான இலங்கை இந்திய மளிகை பொருட்களுக்கு AMR
1: பசுமையான மரக்கறி வகைகளுக்கு AMR
0: தரமான கடல் உணவுப் பொருட்களுக்கு AMR
1: சுவையான இறைச்சி வகைகளுக்கு AMR
0: மற்றும் தொலைபேசி அட்டைகள்
1: இவை அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம்
0: AMR மெட்ரோ கோட்வாட்டுக்கு அருகாமையில் இலக்கம் 1150 பூல்வார்ட் டெகாரி சென்ட் லாரன்ஸ் தொலைபேசி இலக்கம் 514-334-6737

0: பார்ட்டி பேலஸ்.
1: மொன்றியல் உங்கள் கொண்டாட்ட தேவைகள் எதுவாயினும் கணேசா பார்ட்டி பேலஸ்.
0: 50 முதல் 2500 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபம் கணேசா பார்ட்டி பேலஸ்.
1: அறுசுவை விருந்தளிக்க இலங்கை இந்திய கரேபிய உணவு வகைகள்.
0: 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோடு
1: உங்கள் தேவைகள் எதுவாயினும் அழையுங்கள்
0: கணேசா பார்ட்டி பேலஸ்.
1: கஜன் 514-816-09-23.

0: பானம். மம்மி டாடி
1: குடும்பத்தோடு இனிமையாக சுற்றுலா செல்ல லோ ஃபேர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 416-261-0555.

0: என்ன மச்சி, மியூசிக் லைட் என்ன சும்மா கார் கலக்குது?
1: எல்லாம் எஸ்கே சவுண்ட் மேஜிக் மச்சான்.
2: எஸ்கே சவுண்ட், உங்கள் வாகனங்களுக்கு தேவையான ஆடியோ வீடியோ அலாம் ரிமோட் ஸ்டார்டர் மற்றும் கண்கவர் நியோன் லைட் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள எஸ்கே சவுண்ட் 416-757-6863. எஸ்கே சவுண்ட்.
3: போச்சு.

0: என்ன கொழும்புக்கு பயணம் போல?
1: இல்ல நான் போகல அண்ணே, இங்க இவ்வளவு வேல கிடக்கு, அம்மாவை தான் அனுப்புறேன்.
0: என்னடா வயசான மனுஷிய கொழும்புக்கு தனியா அனுப்ப போறியே?
1: தனியவா அண்ணே? உங்களுக்கு இந்த கிராஸ் ரோட் ஷட்டில் சர்வீஸ் பத்தி தெரியாதா? இங்க வீட்டுக்கு வந்து ஏத்தி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயினம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்குவமா ஏத்தி கொண்டு போவினம். அங்க இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா இடத்தையும் வடிவ சுத்தி காட்டி திரும்ப பக்குவமா அனுப்பி வைப்பாங்க. வலு நம்பிக்கையான ஆக்கள் என்ன, ஒருத்தர் என்றாலும் 50 பேர் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தரமான சொகுசான சேவை. போன கிழமை உன் சுகந்தண்ட அம்மாவும் இங்க இருந்து உதில்தானே போனவ பாத்தீங்களே, டைமுக்கு வந்துட்டாங்க. Crossroads Shuttle Services. தொடர்புகளுக்கு அழையுங்கள். டொரண்டோவில் ராம், 6478017725. மொன்றியலில் ரமேஷ், 5148620044. இலங்கையில் சிவா, 0770777. Crossroads Shuttle Services.